0: சேவிர்துல் துரகை சங்கம் தூ பக்கல் தேவர்க்கு
1: ரஞ்சாரம் துரகை சங்கம் தூ பக்கல் தேவர்க்கு

0: tayin bar ma wax ko wayaman ci ba xade bokum julit mba de nga ngagna julit de nga la jeng naari gat te jeng la li jaru ko won ci bo xase bokum julit mba de nga ngagn ab julit de nga la jeng naari gat te jeng la li jaru ko won ni degg ne malaka tew robo bindon lepp di tew malaka fabla ñepp jiw di wéssé jëf ya nga jëfoon yow bol ne law bana xureet ngir ruugale mu ne xoreet mbolem njaboot ga di la seet te duñ ca man la fa yaman xamoo maas naari nga jëm xamu laal jana nga jëm bu ree ba képp yow jahiim fee jàllagoo ko bul xaram bu lekk maas nga wu lewul bul naan maas naan bu lewul bul sàng càngaay lu lewul lii yóbbuloo ko fa yaman bu lekk maas nga wu lewul bul naan maas naan bu lewul bul sàng càngaay lu lewul lii yóbbuloo ko fa yaman bur yàlla la muy jëkk a laaj du dagg déeb lay jëkk a laaj te su lewee dootu la laaj sowe nga wax ko waa yaman bu lewulee doo mën a wéy sa yàndam doo buñ mën a wéy coroo nga gis ku jooy na wéy bala coroo nga ñam yawan na nga yaram lu sa boroom te deer yaram kat say moroom nir yi mën a maasa jaroom a njër ma ndéem raw naw yaman xamal maas yow marxiyaam jaan na na génnii farñi baam suubaan la tudd wenn ngaam wa daj na duniaak ñam logon coroo nga buur bi ndee ba tey jaan jaanga banku naari fay xiif na ba ñas ngir xaru way too yañu dooleel repp nañ day wax ni nit te dana for way tooña ak ñeleen di far weyta di naari bul di far way tooñ ci atte fa yaman maas na ngay lekka laal te ga dalaa bul ko di laal lum tuuti tuuti bul ca laal kon da nga raw fa waa yaman negam da ngay jëndey dinaar kii mairi junni ci dinaar ci ndox mu sell ni dinaar aljuma dellaa fa yaman ne ma maas bul koy ragal ndeem tooñuloo jaru ragal ngir deem na am caay nga ñiin muñal te wax ko waa yaman bul fàtte maas yow sa boroom foo man di nekk moola moom bul sagganeeti say moroom ngir ñooy sa seere fa yaman foo ne maas na ngay xalaat nekkat siraat bu mën a faat looate na nga koy mën a waat demal jaatte fa yaman foo dekk deel sa xoo si kër muy xàll baat muy fa sa kër barab ya ñooy sa seere far yow malxiyaab wax koo yaman bul fekk tooñ nga di ko far bul fab dëggit def ko ni nar kii limaan bul ko di cor bul fàtti yi fa waa yaman na ngay dëkkaalee ki faqiir miskin ya maas bu leen di leer te soo defee nii fekki leer foo man di jëm fa waa yaman xam nga maas kat alquraan xamal ko képp kuy royaan faqiir miskin ya andi leen bëkki jataay fa waa yaman bul sàggane dégin maas bul topp neen yakkat maas képp ku dee rékku maas te fekk wiy na fa yaman munaa maas yow taxawal yaatu watul kañaani xol jàppab loxoob naa ko muñal tey topp tooy jaral yaman jàppal ma dénk bii maas ngir man ragal naa ne maas ba nuy dajee ci yow maas yow man xiyaab laatiw yaman jàppal ma dénk bii maas ngir man ragal naa ne maas ba nuy dajee ci yow maas yow man xiyaab laatiw yaman maas ne ko yaa rasulullah nëb naa sa dénk bii walla may sakku ndimbal ca ilaa ak dénk bii fa waa yaman maas naa ko yaa rasulullah nëb naa sa dénk bii walla may sakku ndimbal ca ilaa ak dénk bii fa waa yaman yonne mba jàpp cib loxoom ñaanal ko tabli ci loxoom danaa maas waaxule doom tey dénk naa la waa yaman dénku maas ba fii la yem xateem ba tey laay bëgg a jëm xaatu rasul gaa ku yëgam te boo maas a nga yaman carog ba maas yeggee yaman yéggangu neem nga fa yaman ba sant yàlla fukki yoon ak yaari yoon fa waa yaman julli ci yonen ba bu baax waar leen ba xol yena firaax yaman ñana jiiwaaya baax sa wàccuwaay moo di yaman julli ci yonen ba bu baax waar leen ba xol yena firaax yaman ñana jiiwaaya baax சாச்சு ஆய் மோதியமன் தனலங்கத்தில திரல் யாசங்க போத்திலேன் திகல் முஜோய் பஜோயுரை பதல் நெடுகொலாஜ்ஞ வாயமன் தமயுகி கயாமாஸ் ஹாலலோ ரீசாஸ் அமர செய்தீமாஸ் ஹபீபோ இந்தல் யமன் நிலாய் கொலங்கல திகல் முட்டம் துலேன் நம் கொதிகள் நெம்மிக்குவை ரக்னிச்சபுள் சகன மிஸ்கின் பயமன் மாசப்பங்கோம் திலேண்டிகள் அமர் முல்லன் மஞ்சூல் முறிப்புக்கிறேர் அடியார் கமல் லீல சகன் கவாயமன் ஹம் ஜம்மி பெஸ் மாஸ் நிலவு லிசான் வார்க்கியும் கொனையோ ஏவுள் மாஸ் நகை நிலவு மிரம் நயாங்கி பியமன் யொன்னல் சுபாஞ்சு சுக்குராத் யோங்கை நிலவு மனா குரேத் மோலம் சா பையப்புதி யோங்கை நிலவு தீவியமன்
1: ஜிஷ்ணுவன்
0: முடியன சைதான ரஜீம் சப்பில் மம்பிருமி ஃபியமன் என்னோ கெலோ பச்சக் புதீஸ் மாலம் பச்சக் பப்பிப்பு நீஸ் மாலம் யரம் பப்பிப்பு தீஸ் நிர்மிர் முதிஸ் மமுதிசன் என்னோ கெலோ பச்சக் புதீஸ் மாலம் பச்சக் பப்பிப்பு நீஸ் மாலம் யரம் பப்பிப்பு தீஸ் நிர்மிர் முதிஸ் மமுதிசன் சங்கோங்க நிர்மதில் சாத் நாக்குமாத் லீங்கை கலாத் ராம்லம்னம் கொமனவாத் demal madina yakuman changon gambir madel siat na ko mas ni ngai khalat lo ham lan ko manawat demal madina yakuman masjidu wuluna kerok yonen babatuna kerok goya mas goyan kerok muje bu ko joy fayaman joy badara be bokku joy gide yaman yeser di joy malakir malaye joy ni goy mas mon yaman مأمور صغير الآف يا ويل ويل ويل آف فآف آين ويل آف مجويل ما اسمون يمن كبير بنا يا زيدي يا مالكي فاستدي يا ويل ويل يستدي في ليل آس في يمن مجويل فجوي يا قلال ناكو محمد الرسول مرن سنقب قدون رسول فاتنا تيمان في يمن முகை இது குள்ளி கிடி ஜோய் தாவி ஜோய் சகிடி ஜோய் சிகிடி ஜோய் கெக்கிடி ஜோய் தாய பசல் மல்ஃபயமன் இன்னாலிலம்பகன் ஜிப்ரீல்
1: டோக்குனாகியோ
0: நாமாங்கி ஞான் பலம் மெட்டேல் கிலம கீம் செமொய் ரசூல் புடேனால் ராம்ல நாகியன் பமுகேங்க பகலேம் சபரால தைக்க கௌசங்கேம் இசற்கு வர்த்தல் அல்லகோம் டிட்டாகுமன் மாசி பக்கி டிதோகல் ஞனந்து வந்த புழுவுள் முன புலோ டெசல் கலேம்கள் ஜுல்லி நீலவன் பெசல் ஞனஞ்சேலன் நெட்டகா குஞ்சாஹிமார் மங்கை நுயோ கெரோகிமார் முடிக்கொள்ளாக்கி ஓமுயமன் மஸ்னா கொயோ நோ துடுனார் muneko man maadi himar te sama bayit kat yasar mo diw turam ma jëm yaman ila ma sunu jabal habibo khayru awal faraqa dunya te xamal may ndaw likoy tagge yaman ma saju go fara di joy ya wayli wayli wayli woy malaakir man ba jakkaram bekkam jeber muy zam ab jakki di je
1: jajef seigne mam cheikh lo jajef seigne ablaye sambo jajef alhaji daoud gi waxtu wi jot na kagu dorna